தண்ணி கவிய கரடி காடுறான். ஏய், நம்ம தண்ணி இந்த காடு பண்ணி அரை மில்லோ ரெண்டு மேட்டோ அஞ்சு ஆடம் டவாவிலும் இங்கே விற்பனை ராஜு ஜிஞ்சு ரசோண்டு எஃப்எம்.